0: ரேடியோ மக்ஃபாஸ்ட் 90.4 நாட்டுக்காருக்கு கூட்டாய்.
1: திருவல்லையில் ஆதிமாய் லாசிக் சேவனம் லபியமாக்கிக் கொண்டு அமிதா ஐ கேர் இனி கண்ணடியும் காண்டாக்ட் லென்ஸும் ஒக்க மாற்றி காய்ச்சியோட சுவாதந்திரம் வேடும். 35 வருஷத்தை சேவன பாரம்பரியத்தோடு கூடிய திருவல்லையிலே ஐ கேர் ஹாஸ்பிட்டல் அமிதா ஐ கேர் கேட்டராக்ட், ரெட்டினா, கோர்னியா, கிளோகோமா, பீடியாட்ரிக் ஆப்தால்மாலஜி தொடங்கிய கண்ணின் எல்லா பரிசோதனைகளும் லாசிக் சேவனமும் இனி ஆதுனிக சௌகரியங்களோடு கூடி. இன்று தந்து சந்தர்ஷிக்கும் அமிதா ஐ கேர் இன்டர்நேஷனல் காம்ப்ளெக்ஸ், புஷ்பகிரி ரோட், திருவல்ல. செங்கன்னூர் டாக்டர் கே எம் ஜெரியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸிலே நியூரோ சர்ஜரி விபாகத்தில் கன்சல்டன்ட் நியூரோ சர்ஜனும் நியூரோ எண்டோஸ்கோபிக் விதத்தனுமாய டாக்டர் விஷ்ணு பி எஸ் சார்ஜ் எடுத்திருக்கிறது. தலைச்சோறിനും நட்டலினும் ஓபன் சர்ஜரியோ ஸ்டிச்சுகளோ இல்லாது செய்யும் எண்டோஸ்கோபிக் பிரக்ரிய உட்பட அத்தியாதுனிக நியூரோ சர்ஜரிகள் கே எம் சி ஹாஸ்பிட்டல் செங்கன்னூர்.

0: 90.4 Radio Macfast. நட்டுக்காருக்கு கூட்டாய்
1: இளைய நிலா பொழிகிறதே.